ஜோ நீங்கள் ரபோ அலானே விட்டு யோல்ட்டு பலங்காராயன் நீ எந்தி அண்ட் மிட் லிங்கன் பார்க் பண்ணுங்கண்ணா யாரோ ஸ்கிப் நபோலன் பலன் மணிக்கல் பட் உன்னி நம்பகன் கல் பிரிங் மீ டு லைஃப் பை ஹேவ் அன் எசன்ஸ் கா அதோ அண்ணபலா நெய் இந்தி அண்ட் கம்மிங் அப்னக்கா கபலஞ்சகம்